0: யா யாஷன் டீம் அவங்க என்ன எழுதுனா தமிழ் யா இட்ஸ் யாஷ் அண்ட் கபி அண்ட் அபி தே ரோட் அபவுட் தமிழ் தமிழ் தே லவ் அபவுட் தமிழ்
1: That language or culture or both?
0: Both. Both. எனக்கு இப்போ லிரிக்ஸ் மறந்துது பட் என்னது வந்தது ஓடலை